0: சோத்தப்பட்ட அதற்கு நஜியரிசுமாய் சாய்காலத்து மௌனித்து சொல்லித்தனே பாய் நான் கேட்டு வாரி ஹுதுனாயா சோத்தரை ஜெய பிர ஜாய் சத்துத்ராம் சிவாஹே
1: குரு நான்கு பாதிஷா ஆபிரி மகான் பக்தி துவாரா ஆபிரி சோனை துர்பாதி ஹாபி நம்ப